0: ஏறியாரு. என்னடாம் பூ வித்தியுள்ளேக்கு 66 56 191 நீ உன் கோபுரம் பாபு உன்தே தேறி நான் நவீபு உன்பக்கோ நவோ உன்தே தேறி அங்காவ சோகிரியம் காது நமுருங்கு அவோ தரிமன் தேதியறியணி கேண்டம் உன்போ சோகஸ்குரும் தோமம் பெண்டலே ஆகிதோ மொயாகோ.
1: Nuevo mudikirio kwa Eva na kiriko kwenda kumutethia mdauga wiju kithimu yaku itakiri mpesa lipa na mpesa ulitakiri mpesa lipa na mpesa kwenda kunenkera kanya baraba kudhikiri tena maybe mtu nakuga sandi nombo lidwe itakiri mpesa lipa na mpesa ringithi yao kwa buy goods au kwa buy goods till number nkudhomere kaora niyo iji till number 66 56 941 66 66 56 941 Eva Ntinyari Kimathi.